0: அண்ணா சரி
1: சரி போ. சேது சேது, அழாதடா, கவலைப்படாத, நான் இருக்குல்ல சேது. எல்லாம் பார்த்துக்கலாட்டியா, ஒன்னும் வரப்போகிறது இல்லை உனக்கு, நான் இருக்குல்ல.
2: சரவருக்குதண்ணா தலைவர்.

0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுது.
1: சேது நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு ஏன் மனதை சொல்லுது. ஆனா அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா.
1: சேது நான் இருக்கல எப்பவும்
0: தெரியும் ஆனந்த.
1: சேது சேது சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?